0: ஏற்றமிகு செயலாய் களத்தில் நிறையப் போவதுதான் அதனால் விளையப் போவது. அதுதானே உன் ஆசை, அதுதானே உன் ஆசி சக்கம்மா?
1: சிம்ஹக் குரல் போலே.
2: என் கடமை எனக்கு தெரியும். இடைமறித்து என்னை வதை செய்யாதே.
1: കാരുണ്യത്തിന്റെ ആർദ്രത പോലെ